0: Dengarkan sekarang Indie Point oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021. Rakita.my.
1: Kita tidak takut final authority lah. You jangan ingat saya takut biarang. You pun saya tak takut.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சொல்லியாய்க் கொண்டு